நானுக்கு குருமகிஜ நித்தியாயா ஆய சே பிரவான் ஜோகனா பகவே கப்படி ஜோகனா மேல வேஷ நானுக்கு கார் பேட்டியா ஜோக பாய சத்குரு க உபதேச சாரே குண்டா ஜே பவ ஜே பட ஜுகாரு நான்கு சாச்சா பேட்டே ஹர்மன் பச பாவ மோகுதுவார் நானுக்கு ஹுக்கம வர்த்தே கசம கா மத பவி ஃபிர சல சேத்த மன்மக சௌகர் தோஸ்தி சொக்க புச்ச மெத்த குருமக சௌகர் தோஸ்தி சத்குர் சோலாய சேத்த ஜம்மண மரண கா மூல் கட்டிய தா சுகோவி மெத்த புண்ணியாய் ஆப்சம்

குரு பிரசாத ராகமாலா ராக ஏக சங்க பஞ்ச பரங்கணம் சங்க லாபே அட்டோ நந்தன் பிரதம ராபேர் உவக்கரஹி பஞ்ச ராகினி சங்கோச்சரை பிரதம் பைரவி பிலாவலி புனியா கே காவே பங்கலி புனஸ்லே கே கே பே பாரி பைரோ கி பஞ்சோ நாரி பஞ்சமர துசாசனா வஹ பங்காலம் மர்மாதவ காவஹே லலித பிலாவல காவஹி அப்படி அப்படி பாத் அஷ்டபுத்ர பைரவ கே காவே காயன பாத்திரி துதியா மால் கௌஸ்கலா பை சங்க ராகனி பஞ்சோ தா பை குண்ட கரி ஒரு தேவ கந்தாரி கந்தாரி சிம்ஹுதி உச்சாரி தனாசிரிய பஞ்சோ காய் மாரா கோ சாக்க சங்கலாய் மாறு ம தங் மேவாரா பிரபல்ச்சன் கௌஸ்கோ பாரா கோகுடையோ போர் அன்னத காய் அஷ்ட மால் கோ சாக்க சங்கலாய் பொன்னாய் உஹிண்டோல் பஞ்சனா சங்க சோத்தி உட்டே தான் கலோயில் காயன் தார் மிலாவை தேலங்கி தேவ் கரியாய் பசந்தி சந்தூர் சாய் சசி ல பார் ஜா சங்கலாய் பஞ்சோ வார் ஜா சுர்மானந்த் பாஸ் கரையாய் சந்திர மே மங்களன் சுவாய சர்சபான் உவாய பனோதா காவே சர்பசந்த கபோதா அஷ்டபுத்திர மே கஹ சவாரி பொன்னாய் தீபக் கி பாரி காஷேலி பட மஞ்சரி டோடி கை அலாப் காமோதியோ குஜரி சங்கீபக் கே தாப் காலங்கா குந்தலையோ ராம கமல் கோ சம்பக நாம கௌரா கண்லா கல்யாண அஷ்டபுத்திர தீபக் ஜானா சமே சிரா காவே பாஞ்சோ சங்க பரங்கண லாவே பேராரி கிரணாட்டி தரி கவரி காவே ஆசவரி தே பாசி சிந்தவி அலாபி ஸ்ரீ ராக் சிவம் பாஞ்சோ தாபி சாலு சார்க சாகரா ஓர் குண்ட கம்பீர அஷ்டபுத ஸ்ரீ ராக குண்ட கம்பீர கஷ்ட மேகரா வே காவே பாஞ்சோ சங்க பரங்கண லாவே சோரட் குண மலாரி துணி புன் காவே ஆசா குண குணி உச்ச சுர்சு புன் கிணி மேகராக சிவம் பாஞ்சோ சீனி பேரா